0: موديها كم ميجا هرتز تي في اف ام.
1: தத்தா கொளம் நூறு மெகுண்டிகை ஷீந்தே அஹரன் கொளம் ஒரு லஃபானா தத்தா ஷீந்தே
2: ஹாது அங்கடே கொக்கோ வர போட சுக்ரியா
1: கொத்தவே குட குட ஹேவ கமக்கும் எஹம் மீஹே கெதத்தொரு அமாம்வே உஃபாவெரி வெதானே
3: திவே எஃப்எம் நுவதி ஹேக்கம் மெகாட்ஸ் திவேங்க முனிஃபு ஃபில்வே தினமுக அபதுவஸ்
4: மீ அகமதாமி

0: திவேஹி எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேஹிங்க முனிஃபு எஃப்எல் வாத்திய நுமுக அபதுஸ்
1: தி எஹுந்தரிங்கே எம்மி மக்புல் ஃபன்னானுங்கே லவதேங்கினிக்கி ஹாவரக்கா ஏ ஃபன்னானுங்கே மௌதுமா தெங்கினிக்கி ஹாவரக்கா

0: அதி திமன் ரஸ்கலாங்கே அமது திமன் ரஸ்கலாங்கே அழும் கலேகு ஃபானா சுவாலு கொஃபி நம கலேகு ஃபானு விதாலு வாஷே ஃபஹே ஹமகஷுரும் திமன் ரஸ்கலாங்கே ஏவரென்னா குத்தம் வெ வெடுகும் வா ரஸ்கலாங்கே திமன் ரஸ்கலாங்கே ஹதரத் துஆ கொஃபி நம துஆ குரி மீஹாக துஆ திமன் ரஸ்கலாங்கே இஜாப குரவமே ஃபஹே ஏவரென் எபஹி திமன் ரஸ்கலாங்கே அழும் திமன் ரஸ்கலாங்கெங் இஜாப தே ஹுஷ்கமே அதி எவரென் திமன் ரஸ்கலாங்கெங் ஈமாம் வா ஹுஷ்கமே எய் எவரென் தேது மகு லிப்மட்டகே
1: திவெஹி எஃப்எம் திவெஹி நாயகு நுவதிய எகெ மெகஹெர்ட்ஸ்
2: அலினோர்

0: ஓம்.
1: அதி திமன் ரஸ்கலாங்கே ஆமது திமன் ரஸ்கலாங்கே அழும் கலேகு ஃபானா சுவால் கொஃபி நம கலேகு ஃபானு விதாலு வாஷை ஃபஹே ஹமகஷுரும் திமன் ரஸ்கலாங்கே ஏவரென்னா குத்தம் வெவுடுகும் வா ரஸ்கலாங்கே திமன் ரஸ்கலாங்கே ஹதரத துஆ கொஃபி நம துஆ குதி மீஹாக துஆ திமன் ரஸ்கலாங்கே இஜாப குரவமே ஃபஹே ஏவரென் எபஹி திமன் ரஸ்கலாங்கே அழும் திமன் ரஸ்கலாங்கெங் இஜாப தே ஹுஷ்கமே அதி ஏவரென் திமன் ரஸ்கலாங்கெங் ஈமாம் வா ஹுஷ்கமே எய் ஏவரென் தேது மகு லிப்மட்டகே.
2: திவெஹி எஃப்எம் திவெஹி நாயகு நுமதிய எகெம் மெகஹெர்ட்ஸ்.

0: அதி திமன் ரஸ்கலாங்கியாமது திமன் ரஸ்கலாங்கே அழும் கலேகு ஃபானா சுவால் கொஃபி நம கலேகு ஃபானு விதாலு வாஷை ஃபஹே ஹமகஷுரும் திமன் ரஸ்கலாங்கே ஏவுரென்னா குத்தம் வெ வெடுகும் வா ரஸ்கலாங்கே திமன் ரஸ்கலாங்கே ஹதுரத துஆ கொஃபி நம துஆ குதி மீஹாக துஆ திமன் ரஸ்கலாங்கே இஜாப குரவமே ஃபஹே ஏவுரென் எபஹி திமன் ரஸ்கலாங்கே அழும் திமன் ரஸ்கலாங்கிங் இஜாப தே ஹுஷ்கமே அதி எவரின் திமன் ரஸ்கலாங்கிங் ஈமாம் வா ஹுஷ்கமே எய் எவரின் தேது மகு லிப்மட்டகே
1: திவே எஃப்எம் திவேன் நாயகு நோதிய எகே மெகஹர்ட்ஸ்
2: அலினோர்

குரவ்வா ஃபாவா கங்கஸ்வரி முள தகிச்சாய் லேயாய் ஊருமஹாய் அவ்வோஹியவா எஹிம் ஃபரா திக் நங்கன கதிலா தகிச்சு ஃபஹே மஜ்பூர் வெஜ்ஜ மீஹா நுக்கிய மந்திரி கமே அதி ஹத்து ஃபஹனலா தியுமன்னதி இதகிதிங் கேமுகா எமீஹாக மச்சுக ஃபாஃபென்னதி ஹமகஸ்வரும் அவ்வோஹி கிண கிணம் ஃபாஃபு ஃபுஸ்ஸவா ரஹீம் வந்த ரஸ்கலாங்கே.

0: திவே எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபுவே ஃபில்வா தினமுக அபதுஸ்
1: லவே கஃபஹ லவே

0: தத்தா குளம் நூற மே கொண்டிகை ஷீந்தே அஹரன் குளம் முரலஃபானா தத்தா ஷீந்தே
1: ஹாது அங்கலே ஹொக்கோ வர போட சுக்ரியா
0: கொத்தேவே குட குட ஹெவகமக்கும் எஹெம் மீஹே கெதத்துரு அமாம்வே உஃபாவெரி வெதானே
2: ಹಿಮಬಿಹಿ ರಕ್ಕಾ ತೆರವು
3: ಹಿಮಬಿಹಿ ವ್ಯಾಕ್ಸಿನ್ ದೆಡೋಸ್ ಹಮಕುರು
2: ಸಾಗೋಣ ಲಾಗಿನ್ ಅದ್ದೋವು
3: ಕೆಸ್ಸಾ ಕಿಂಬಿ ಅಳಾಣಮ ಅಂಗಯಾ ನೇಫೆ ನಿವಾಕುರು
2: ಹಿಮಬಿಹಿಗೆ ಎವ್ವಸ್ ಅಲಾಮಾತೆ ಹುರಿನಮ ಮಾಸ್ಕ್ ಎಳು
3: ಅದಿ ಹಿಮಬಿಹಿಗೆ ಅಲಾಮಾತೆ ಹುರಿನಮ ಎಕ ಹೆರಿವು